மனிதரில் ஆயிரம் சாதி என்ற வஞ்சக வார்த்தையை ஒப்புவதில்லை. கணிதரும் மாமரம் ஒன்று, அதில் காய்களும் பிஞ்சு கனிகளும் உண்டு. பூவில் உதிர்வதும் உண்டு, பிஞ்சை பூச்சி அரித்து கெடுவதும் உண்டு. நாவிற்கினியதை தின்பார், அதில் 40,000 சாதிகள் சொல்வார். ஒன்றுண்டு மானிட சாதி, பயின்று உண்மைகள் கண்டவர் இன்பங்கள் சேர்வார். இன்று படுத்தது நாளை உயர்ந்தேற்றம் அடையும், உயர்ந்தது அழியும். 5 புலனை அடக்கி அரசு ஆண்டு மதியை பழகி தெளிந்து நொந்து சலிக்கும் மனதை மதி நோக்கத்திற் செல்ல விடும் வகை கண்டோம்.

என்ற மகா கவி பாரதியாரின் வரிகளை கொண்டு இந்நிகழ்ச்சியை துவங்குகிறேன். இந்த ஒரு மணி நேரம் உங்களுடன் இணைந்திருக்க போவது உங்கள் சங்கர் ஜெயபாண்டியன்.

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் வானொலி சார்பாக என் இதயம் கனிந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்கள் அனைவருக்கும் எங்கள் நிலையம் சார்பாக என் உளமார்ந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்ச்சி ஒரு தொடர் நிகழ்ச்சியாக பல்வேறு துறைகளில் சாதித்தவர்களுடைய அனுபவங்களை பகிரும் ஒரு தொகுப்பாக இந்த நிகழ்ச்சி தொடர் நிகழ்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது எண்ணெய் செதுக்கி 7 நாட்கள் அப்படிங்கிற தொடரில் இவங்களுடைய அனுபவங்களை வந்து ஒவ்வொரு பிரமுகர்களும் அவங்க அனுபவத்தை பகிர்றாங்க. செங்கோட்டையாகவே இருந்தாலும் சரி, அல்லது பெரிய உலகம் போற்றும் மாளிகைகளாகவே இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒற்றை செங்கல்ல தான் தொடங்குதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் சாதனையாளர்கள்லாம் சமூகம் கொண்டாடும் நிலைக்கு வருவதற்கும் அவங்கெல்லாம் ஒரே இரவில் உச்சம் தொட்டதில்லை. அவங்க பல நாள் அதற்கான பயிற்சி முயற்சியெல்லாம் எடுத்து அவங்களுடைய ஆர்வம் அனுபவம் அதில் அவங்க சந்தித்த சோதனை அவர்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் கைத்தட்டல் விரக்தி அதில் அவங்க அடைந்த சாதனைக்கு அவங்க கொடுத்த விலை அதற்கான வேதனை தாகம் வேகம் இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் அவங்க கற்றுக்கிட்டதை அது அவங்க எப்படி அவங்கள அதை பக்குவப்படுத்தியது அதையெல்லாம் எப்படி அவங்க படிப்பனையாக எடுத்துக்கிட்டு மேலேறி வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே 7 நாட்களாக பிரித்து அந்த பிரபலங்களே வந்து எண்ணெய் செதுக்கி 7 நாட்கள் அப்படிங்கிற தொகுப்பாக மனம் திறந்து சாதித்தவர்கள் கொடுத்த தொகுப்பு தான் இந்த விகடனில் வந்து எண்ணெய் செதுக்கி 7 நாட்கள்னு ஒரு தொடராக வந்தது. அதை வந்து புத்தக வடிவிலையும் வெளியிட்டாங்க. அந்த தொகுப்பை உரைநடை அல்லது உரையாடல் வடிவில் நம்ம நிலையத்தில் நம்ம வானொலி நேயர்களுக்காக அந்த தொடரிலிருந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சாதனையாளர்களுடைய பாடத்தையும் பகிர்வையும் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துட்டு வரோம். ஒரு பாடலை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் நாம் சந்திக்க இருக்கும் அந்த பிரபலம் அவருடைய வாழ்க்கையில் சந்தித்த 7 நாட்கள் அதை குறித்து பேசுவோம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நிலையத்துக்கு வந்திருக்கிறார் நண்பர் பாரதி அவர்கள். வணக்கம் பாரதி.
1: வணக்கம் சங்கர்.
0: இந்த நிகழ்ச்சியில் ஒரு பாடலை தொடர்ந்து இன்றைய சிறப்பு விருந்தினராக அல்லது இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிற அந்த பிரபலம் யாருன்னு நம்ம பார்ப்போம்.
1: கண்டிப்பாக.

0: ஒரு நல்ல இனிமையான பாடல் கேட்டோம். இந்த பாடலுக்கு முன்னாடி நிகழ்ச்சி நிரலில் சொன்னது போல் இது வந்து அந்த தொடர் நிகழ்ச்சிகளாக வர்றதில் எண்ணெய் செதி கேளி நாட்களில் இந்த தொகுப்பில் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற பிரபலம்
1: செஸ் கிராண்ட் மாஸ்டரான திரு விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். அவருடைய வாழ்க்கை வரலாறில் அவருடைய வாழ்க்கையில் அவரை செதுக்கிய மறக்க முடியாத 7 நாட்கள் என்ன அப்படிங்கிறது ரொம்ப அழகாக விவரிச்சிருக்காரு. கேட்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அவருடைய இதில் அவர் முதல்ல வந்து முதல் நாளாக என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய 6 வயதில் ஒரு கிளப்பில் வந்து செஸ் கற்றுக்கிட்டு இருந்தேன்னா திடீர்னு ஒரு டோர்னமெண்ட் ஒரு போட்டியில் வந்து என்னை வந்து கலந்துக்க சொன்னாங்க. அப்போ அந்த செஸ் சதுரங்க போட்டியில் வந்து அப்போ எனக்கு வந்து அந்த 6 வயசில் வந்து சதுரங்க போட்டியில் வந்து அந்த அட்டையில் அந்த போர்டில் எந்தெந்த காய்கள் எந்தெந்த பக்கம் போகும் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு ரொம்ப தெரியும். ரொம்பலாம் நான் பெரிய விளையாட்டுலனால என் போட்டியாளருக்கு என் எதிரில் இருக்க போட்டியாளருக்கு 30 வயசு இருக்கும். முதல்ல 3 ஆட்டம் என்ன பண்ணலான்னு நான் யோசிக்கிறதுக்குள்ளேயே என்னை முடிச்சிட்டாங்க, தோல்வி அடைஞ்சிட்டேன். அதுக்குள்ளே நான் என்ன எப்படி காய் நவத்தெல்லாம் யோசிக்கிறதுக்குள்ளேயே அவர் என்னை கதையை ஆட்டத்தையே முடிச்சிட்டாரு. 4வது ஆட்டம் ஆரம்பிச்சது, அவரை காணவே இல்லை, அவரை ஆளை காணும். அந்த 4 ஆட்டமும் முடிஞ்சாதான் வந்து யாரு வெற்றி தோல்வின்னு தெரியும் இல்லைங்களா. 3 ஆட்டத்தில் ஏற்கனவே தோத்துட்டாரு, அதனால 4வது ஆட்டம் நடைபெறும்,
0: வரணும்
1: வந்து முடிக்கணும், முடிஞ்சாதானே தெரியும். ஆனால் 4வது ஆட்டம் வரும்போது அவர் ஆளையே காணும், இன்னும் 1 மணி நேரத்துக்கு அவர் வரலன்னா நீங்க தான் வந்து வெற்றியாளர்னு சொல்லிடுவான்னு வந்து அந்த நடுவர்கள்லாம் சொன்னாங்க. விழா அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அவர் வரக்கூடாதுன்னு நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். நான் பிரார்த்தனை செய்யாத கடவுளே கிடையாது, அந்த அளவுக்கு வந்து நான் பிரார்த்தனை செஞ்சுட்டு இருந்தேன். கடைசியில் அவர் வரவும் இல்லை. 3 ஆட்டம் தோர்த்திருந்தாலும் கடைசியாக வந்து அந்த கடைசி ஆட்டத்துக்கு அவர் வராததுனால நான் தான் வந்து குடுகுடுன்னு ஓடி போய் அந்த 1 மணி நேரம் எப்படா முடியும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 1 மணி நேரம் முடிஞ்சோன்னே குடுகுடுன்னு போய் அந்த போட்டி நடத்துகிறவங்க கிட்ட போந்து அவர் வரல, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். வெற்றியாளருங்கிற இதை வாங்கிட்டு வந்துட்டேன், பரிசு பொருளை வாங்கிட்டு வந்துட்டேன். என்னுடைய முதல் சதுரங்க வேட்டை, அதாவது சதுரங்க போட்டி, சதுரங்க வேட்டைன்னு சொல்லிட்டேன். செஸ் போட்டியினுடைய வெற்றி இதுதான்
0: சொல்லி வெற்றி வெற்றி ஒரே ஆள் இவர் தான்.
1: ஆமாம், இதுவரையிலான எனது அனைத்து வெற்றிகளிலுமே சுலபமானதும் அதுதான். இதுவரைக்கும் இந்த அளவு சுலபமாக நான் ஜெயிச்சதே இல்லை. அந்த வெற்றி வந்து உண்மையிலே என்னுடைய அப்பாவித்தனம் நிறைந்த வெற்றி. அதை நினைக்கும் போதே இப்போ நினைக்கும் போதே எனக்கு சிரிப்பாக வருது. ஆனால் அந்த முதல் வெற்றி எனக்கு கொடுத்த ருசி வந்து இன்னமும் வந்து என்ன எனக்கு மறக்க முடியல. அதை இன்னும் பயணிக்க வந்து எனக்கு தூண்டிக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு வந்து விஸ்வநாதன் ஆனந்த் வந்து சொல்றாரு. அந்த அது வந்து தன்னால் மறக்க முடியாத தன்னை செதுக்கிய 7 நாட்களில் முதல் நாளாக அந்த நாளை வந்து அவர் வச்சிருக்காரு. இப்போ வந்து சொல்லுங்க சார்,
0: அதாவது இந்த வெற்றி சொன்னோன்னா பொதுவாக வெற்றிங்கிறவங்க என்னன்னா ஜெயித்தவங்க, அந்த விளையாட்டில் ஜெயித்தவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். முதல் முறையாக தோத்தவனுக்கு வெற்றி இது, அதாவது வெற்றி கோப்பை வழங்கப்பட்டிருக்குங்கிறது அது சில வினோதமில் இதெல்லாம் அந்த மாதிரி வினோதமான வெற்றிகள். எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்து பிடி உஷா அம்மா ஒலிம்பிக்கில் ஓடும் போது முதல்ல அவங்களை வந்து அறிவிச்சிட்டாங்க வெற்றியாளர்னு, அதாவது 3வது பரிசு வாங்குறாங்க. முதல் தங்கம் வெள்ளி இவங்க வந்து இது வாங்குறாங்க, வெண்கலம்னு அறிவிச்சிட்டாங்க ஒலிம்பிக்கில். அப்புறம் அவங்க இதில் பார்க்குறாங்க, பார்த்தா 3வது வேற ஒருத்தங்க.
1: ஓ, இவங்க இல்லை,
0: இவங்க இல்லை. ஒலிம்பிக்கு உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் இருக்கிற விளையாட்டு அரசியலில் அதை மீறி அவங்க ஒலிம்பிக்கு போகிறாங்கிறதே தங்கப்பதக்கம் வாங்கினதுக்கு இணை.
1: ஆமாம்,
0: அவ்வளோ போராட்டத்துக்கு மேலே 4 ஆண்டுகள் கடினமான பயிற்சிக்கு மேலே போய் நின்று அந்த அரங்கில் தன்னோட பேர் அறிவிக்கப்பட்டு இல்லை இவங்க ஜெயிக்கலை 3வதாக வந்தது வேற ஒருத்தங்கன்னு சொன்னோன்னே எப்படி மனமுடைஞ்சு போயிருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு எப்படி அந்த அந்த தோல்வி அந்த தருணம் எப்படி இருந்ததுன்னு. நான் தோக்கலையே, இதுவரையும் ஒலிம்பிக் வரலாறுல யாருக்காவது 4வதா வந்தது பேர் தெரியுமா? இப்ப அந்த அரங்கில் இருக்க அத்தனை பேருக்கு தெரியும் 4வது வந்தது நான் தான். ஒலிம்பிக் ஆரம்பிச்ச ஹிஸ்டரியில இருந்து முதல் 3 பேர்த்தோட பேரை தான் சொல்லி இருக்கிறாங்க. எப்பயுமே 4வது வந்தவங்க பேர் அங்க அறிவிக்கப்பட்டதே இல்லை. ஒலிம்பிக் வரலாறுல அறிவிக்கப்பட்ட ஒரே 4வது போட்டியாளர் பேர் நான் தான்.
1: விளையாட்டு 1983 வந்து கோவாவில் நேஷ்னல் சப் ஜூனியர் போட்டி ஒன்று நடந்துகிட்டு இருந்தது அப்படிங்கிறார். முதல் முறையாக ஒரு தேசிய அளவிலான போட்டியில் வந்து நான் கலந்துக்கிறேன். அது வந்து கோவாவில் நடந்துகிட்டு இருந்தது. கோவாவில் வந்து என் சொந்தக்காரங்க வீட்டில் தங்கியிருந்து தான் நான் வந்து இந்த போட்டிகளில் கலந்துக்கிட்டேன். அங்கே சொந்தக்காரங்க இருந்தாங்க. அவங்க வந்து தினமும் வந்து காய்கறிகளை வந்து விதவிதமாக சமைச்சு கொடுப்பாங்க எனக்கு. வித்தியாசமான ருசியோட பிரமாதமாக இருக்கும் அவங்க சமைச்சு கொடுக்கறது. அவங்க சமைக்கிற அந்த முறையே ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை சாப்பிட போகணும்னு நினச்சிக்கிட்டே ஒவ்வொரு நாளும் நான் வந்து இந்த கேம் விளாண்டுட்டு இருப்பேன். அந்த போட்டிக்கு போகும்போது இப்போ இன்றைக்கி விளையாட்டு முடிச்சுட்டா போய் இன்றைக்கி என்ன காய்கறி செஞ்சு வச்சுருப்பாங்களோ தெரியல அப்படிங்கிற அந்த ஆர்வத்திலேயே நான் கேம் அந்த என்னோட கவனம்லாம் அந்த காய்கறியிலே தான் இருக்கும், சாப்பிட்றதுலே தான் இருக்கும். ஆனாலும் வந்து அந்த டோர்னமெண்ட்டில் நான் விளாட்னது ரொம்ப நல்லா விளாண்டேன். அந்த டோர்னமெண்ட்டில் நான் விளையாடினது 9 விளையாட்டு போட்டிகள்லையுமே நான் ஜெயிச்சிட்டேன். அனைத்து 9 போட்டிகளையும் ஜெயிச்சு அது ஒரு பெரிய சாதனை. அது இன்னை வரைக்கும் ரெக்கார்டு தான். அது எந்த செஸ் பிளேயரும் வந்து கரியரில் எப்பவாவது தான் அந்த மாதிரியான ஒரு ஆல் ஹிட் சம்பவம்
0: 9 விளையாட்டு விளையாண்டு 9
1: ஜெயிக்கிறது வந்து எப்பயாவது தான் நடக்கும். எனக்கு வந்து கோவால அந்த நேரத்தில் நடந்தது தேசிய அளவில். கோவால நான் இருந்த ஒவ்வொரு நாளும் என் மனசுல வந்து செஸ் பத்தின பயமோ பதற்றமோ இருந்ததே இல்லை. அந்த காய்கறிகள் மேலதான் என் கவனம் இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். எந்த பெரிய ஒரு விளையாட்டுல கலந்துகிட்டாலும் அதை பத்தி கவலைப்படாம வேற ஏதாவது சின்ன விஷயம் பக்கம் நம்ம கவனத்தை திசை திருப்பினா அந்த கோவா நாட்கள் வந்து நான் எனக்கு கத்து கொடுத்துச்சு.
0: அந்த மாதிரி ஒரு யுக்தியை
1: வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த கோவா அந்த செஸ் போட்டி வந்து எனக்கு கத்து கொடுத்துச்சு.
0: ரொம்ப உண்மை அது.
1: ஆமா,
0: இப்ப நான் எனக்கு இது உடனே தொடர்பு படுத்துறது வந்து நான் கேன்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப வந்து இன்வென்டரி அக்கௌண்ட் திடீர்னு வந்து சில சமயம் என்ன செய்வாங்க எனக்கு அப்பதான் வந்து 32,000-35,000 வாட்ச் இருக்குங்கிற மேட்டரே தெரியும்.
1: விலை மதிப்பு
0: அவ்வளோ விலை மதிப்புன்னா நான் கனவுல கூட நினச்சதில்லை. இப்போ அதுக்கெலாம் நான் கையெழுத்து போடுறேன், போட்டு இவங்க AFP ஆஸ்திரேலியன் ஃபெடரல் போலீஸ் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அவ்வளோ பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போவாங்க. ரொம்ப பதட்டமாக இருக்கும். அது அந்த சேஃபாக அந்த லாக்கர்கள் கொண்டு போய் அவங்க அந்த வேன்குள்ள ஆம்டு கார்ட்ஸ் வருவாங்க. நான் தூக்கிட்டு போவேன், என் பின்னாடி 2 பேர் வருவாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த மாதிரி பழக்கமே இல்லை. ஒரு 5-6 சேர்ந்துருச்சுன்னா அது வந்து விலை ரொம்ப போயிடும். அப்படி பத்திரமா கொண்டு போகிறோம், கொண்டு போய் வச்சுட்டேன், முடிஞ்சிருச்சு, கையெழுத்து போட்டாச்சு, நான் கிளம்பிட்டேன். அப்புறம் அலுவலகத்துலேருந்து எனக்கு கால் வருது, இந்த மாதிரி அதில் ஒரு இது சரியாக பண்ணல, ஏன்னா இன்னொருத்தன் கையில போட்டு எனக்கு அனுப்பிட்டு அனுப்பல, நீங்கள் திரும்பி வாங்க அப்படிங்கிறாங்க. நான் ரொம்ப பதட்டத்தோடு திரும்பி வரேன். அப்போ சரியான டென்ஷனு, அந்த ஸ்டாஃப் ஒருத்தங்க சரியாக பண்ணல அவங்க காலேஜ். நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே வர்றேன். ஆனால் அது நீ காலையில் தான் நான் வந்து அங்கே வந்து ரஸ்டீஸ்னு ஒரு மார்க்கெட் இருக்கும் கேன்ஸில், ரொம்ப பிரபலம் அது. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் திறப்பாங்க. வெள்ளிக்கிழமை காலையில் நான் அன்றைக்கி தான் வந்து ஒரு பப்பாளி பழம் வாங்கியிருந்தேன்.
1: சரி,
0: அந்த கடை நான் ரெகுலராக போய் வார இறுதியில் வாங்கினாலும் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த பப்பாளி பழம் வாங்க தம்பி, இது வந்து ஆண் பப்பாளினாங்க. எனக்கு பப்பாளியில் ஆண் பெண் இருக்கிறது எனக்கு தான் தெரியும். அவங்க சொல்கிறாங்க பப்பாளியில் ஆண் பப்பாளி தான் டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக இருக்குமா, இதை வாங்குங்க, நான் இது வந்து வாங்கிட்டு வச்சேன், உனக்குன்னு 2 எடுத்து கீழே வச்சுருக்கேன். அந்த வியட்நாமிஸ் அந்த லேடி வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க ரொம்ப நெருக்கமானவங்க தான், வயசானவங்க. இதை எடுத்துக்கப்பா அப்படின்னா, சரி நான் அதை வாங்கி வச்சிருக்கிறேன். இப்போ நான் டென்ஷனோட போயிட்டு இருக்கிறேன், மனசுக்குள்ள விடு சங்கர் ராத்திரி போய் ஆண் பப்பாளி சாப்பிடலாம், வீட்டில் போய் சாப்பிட போறேன், கார்ல இருக்குது, ஆஃபீஸ் காரு பைக்குள்ள இருக்குது, இவ்வளோ டென்ஷனோட போறேன், அங்கே என்ன பிரச்சனையை பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல, அப்படிலாம் டென்ஷன் இருக்கு. ஆனால் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் அடுத்த பக்கம் விடு சங்கர் சாயங்காலம் வீட்டில் போய் ஆண் பப்பாளி சாப்பிடலாம். அப்போ இவர் சொல்ற மாதிரி செஸ்ஸை பத்தி கவலைப்படாம வீட்டில் என்ன காய்கறி செஞ்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு நினச்சி உடனே மனசு இலகாயிருச்சு. அவங்கள நான் கடிஞ்சு எதுவும் ஒரு வார்த்தை பேசலை, பரவாயில்ல விடுங்க நான் சமாளிச்சுக்கிறேன்னு உடனே பண்ணோன்னா அவங்களே அந்த தவறை உடனே சரி பண்ணி பண்ணிட்டாங்க. இதே நான் போய் ஏதாவது ஒரு கடுமையான வார்த்தை சொல்லியிருந்தேன்னா இன்னும் பெரிய பிரச்சனை. நான் பரவாயில்ல விடுங்க அப்படின்னோடனே உடனே அவங்க அதை சரி பண்ணி அதை சுமூகமாக முடிஞ்சிருச்சு. அதனால அது அந்த யுக்தி ரொம்ப நல்லது,
1: நல்ல யுக்தி. அந்த மாதிரி ஒரு இலகுவான ஒரு விஷயத்தை நம்ம
0: கொண்டு போயிட்டு
1: அதை மாற்றிக்கிறது. சரி சங்கர், நம்ம தொடர்ந்து நம்ம அடுத்ததாக கேட்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு பாடலை கேட்டு
0: நிச்சயமா

0: நல்ல ஒரு பாடல் கேட்டோம். இந்த பாடலுக்கு முன்னாடி நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறது வந்து எண்ணெய் செதுக்கி ஏழு நாட்களில் திரு விஸ்வநாத ஆனந்த் அவர்கள், கிராண்ட் மாஸ்டர்,
1: அவரை பற்றி பேசிட்டு
0: ரெண்டு நாள் பார்த்தோம்.
1: மூணாவது நாள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சர்வதேச போட்டிகள் இது வரைக்கும் வந்து அவர் ஒரு கிளப் லெவலில் நடந்தது, தேசிய லெவலில்
0: முதல் நாள் வந்து கிளப், ஒரு
1: கிளப், சின்ன ஒரு கிளப்,
0: அடுத்தது வந்து கோவாவில் நடந்த தேசிய அளவு போட்டி,
1: இப்போ சர்வதேச போட்டிகளுக்கு அடுத்தது. சர்வதேச போட்டிகளில் வந்து உலக ஜூனியர் சாம்பியன், கிராண்ட் மாஸ்டரின் உச்சகட்ட உயரங்கள். ஆனால் ஆனந்த்னு ஒருத்தன் இந்திய கொடியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சர்வதேச செஸ் போட்டியில்
0: விளையாடுறான்,
1: அப்பப்போ பெருசாக ஜெயிக்கிறான்னு நாட்டு மக்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்குள்ள பதில் தெரியாத கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. அதாவது தான் ஜெயிக்கிறாரு அப்படிங்கறதுலாம் அவருக்கு தெரியுது, ஆனா தன்னை பற்றி மக்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எத்தனை பேருக்கு தெரியும்ட்டு அவருக்கு தெரியல. இப்ப கிரிக்கெட்னா வந்து கிரிக்கெட்டோ இல்ல விளையாட்டுகளோ, நீங்க விளையாடும் போது அங்க எல்லாரும் உட்காந்து பாப்பாங்க, ரசிகர்கள், தொலைக்காட்சி எல்லாம், அப்போ நமக்கு தெரியும். ஆனா செஸ்ல விளையாடுறது எப்படி நமக்கு நம்மளை பத்தி எல்லாருக்கும் தெரியுமா தெரியலையா அப்படிங்கறது வந்து இவருக்கே வந்து சந்தேகம் இருந்தது காலகட்டமா.
0: அதாவது ஜூனியர் லெவல்ல சாம்பியன் ஆகி கிராண்ட் மாஸ்டர்ங்கிற உச்சக்கட்ட உயரங்கள்ல ஆனந்த இந்திய கொடியை வச்சுக்கிட்டு விளையாடுறாங்க, தகவல் எத்தனை
1: பேருக்கு தெரியும் அப்படின்ட்டு வந்து எல்லாரும் வந்து ஒரு இதுல இருக்காங்க அப்படின்னு அவருக்கே ஒரு எண்ணம் ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் 1991 இத்தாலியில அப்போதைய செஸ் மாஸ்டர் காஸ்பரோ வந்து இவர் வந்து ஜெயிக்கிறாரு. காஸ்பரோ, கேரி காஸ்பரோ,
0: இவர் ஜெயிக்கிறார்.
1: விஸ்வநாதன் ஜெயிச்சுட்டு கேரி காஸ்பரோவை ஜெயிச்சுட்டு வராரு. ரொம்ப பெரிய வெற்றி அவர் வந்து அப்போ கிராண்ட் மாஸ்டர் ஜெயிச்சுட்டு கேரி காஸ்பரோவை ஜெயிக்கிறதுங்கிறது வந்து பயங்கரமான ஒரு பெரிய விஷயம், ரொம்ப பெரிய வெற்றி. அதை கொண்டாடக்கூட எனக்கு நேரம் இல்லை அந்த நேரத்தில், அதை கொண்டாடக்கூட நேரம் இல்லாமல் இந்தியாவுக்கு திரும்பிட்டோம். அந்த போட்டி முடிஞ்சுன்னு இந்தியாவுக்கு நேராக வந்தது வந்து கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு டோர்னமெண்ட்ல, ஒரு விளையாட்டு போட்டியில் கலந்துக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. அதனால உடனே கொல்கத்தாவுக்கு வந்துட்டோம் இத்தாலியிலிருந்து. இந்தியா திரும்பியதுமே வந்து அந்த கொல்கத்தா விமான நிலையத்தில் இறங்கினதுக்கப்புறம் பார்த்தா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஜனங்க, மக்கள் தான் நிற்கிறாங்க இவருடைய வெற்றியை கொண்டாடுவதற்காக, இவரை வரவேற்பதற்காக கொல்கத்தாவில் வந்து அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டாராம், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு வந்து மிஸ்டர் ஆனந்த், உங்களை வரவேற்கத்தான் இவ்வளவு பேரும் காத்துக்கிட்டு இருக்காங்க, காஸ்பரோவை தோற்கடிச்ச உங்களுக்கு அவங்க தர மரியாதை இது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா கேரி காஸ்பரோ வந்து கம்யூனிஸ்ட், அவங்க ரொம்ப எதிர்த்து அவர் பேசக்கூடியவர்.
0: சரி சரி,
1: கம்யூனிஸ்டத்துக்கு இருக்கவங்க, கேரி காஸ்பரோ வந்து அந்த நேரத்தில் ரொம்ப சர்ச்சையான நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு, சோவியத் யூனியனுக்கு எதிராக நிறைய பேசியிருக்காரு. அதனால வந்து கம்யூனிஸ்ட்களுக்கு வந்து அவர் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருந்தது. பேசக்கூடாதுன்னு சொல்லல, அவருடைய கருத்துக்கு எதிரான ஒரு விஷயம் இருந்தது. அதனால வந்து காஸ்பரோவை தோற்கடிச்சதுனால வந்து இயல்பாக இவர் மேல ஒரு அவரை தோற்கடிச்சிட்டாரு அப்படின்ட்டு ஒரு ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு. அவர் அந்த வந்து அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு ஆச்சரியமா இருந்தது அப்படிங்கிறாரு. ஆனாலும் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, உள்ளுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமும் இருந்தது. ஆனந்த், நீயும் இந்த சமூகத்துல இனிமே ஒரு பிராப்ளம் தான் அப்படின்ட்டு வந்து நானே எனக்கு சொல்லிக்கிட்ட நாள், நாம இந்த உலகத்தை கவனிக்கிறோமோ இல்லையோ இந்த உலகம் நம்மளை கவனிச்சுட்டே தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட நாள் அது.
0: நல்ல நாள் அது,
1: எனக்குள்ள இருந்த சந்தேகம் வந்து அன்னைக்கு வந்து தெளிஞ்சிடுச்சு. என்னால வந்து மறக்க முடியாத நாள், அந்த அந்த அந்த விஷயத்தை உணர்த்திய நாள் அது. மூன்றாவது நாள்
0: இவர் விளையாடும் போது இவருக்கு தோணுது, நம்ம விளையாடுறது இங்க எத்தனை பேருக்கு தெரியும் நினைக்கிறோம், ஆனா அப்படி இல்லை, நம்மளை வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவர் உணர்ந்த நாள் அது.
1: அதுதான் சொல்றாரு, அதுதான் கேரி காஸ்பரோவை தோக்கடிச்சு வந்த நாளை வந்து அவர் அவ்வளவு அழகா வந்து அதுல சொல்றாரு.
0: அவர் ஒரு கிராண்ட் மாஸ்டர், அவரை தோக்கடிச்சு வந்த உங்களுக்கு மக்கள் கொடுக்கும் மரியாதை இது அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. ஏன்னா விமான நிலையத்தை பார்த்தா ஏதோ யாரோ தலைவர் வர்றாரான்னு அவர் கேட்கும்போது இல்ல, உங்களுக்கான வரவேற்பு தான் இது.
1: கரெக்ட், அதுதான் அவர் சொல்றாரு. இது வந்து தன்னை செதுக்கிய ஒரு மூன்றாவது நாளாக சொல்றாரு. அடுத்ததாக நான்காவது நாள் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு வெற்றிக்கும் அத்தனை போராடணுங்கிற அதுக்கான அங்கீகாரம் இல்லாமலே போகுதோன்னு ஒரு சில சமயங்களை வந்து நமக்கு தோணும். நம்ம வந்து எவ்வளவுதான் வந்து கஷ்டம் எஃபர்ட் போட்டாலும் கடினமாக உழைத்தாலும் அந்த பலன் நமக்கு கிடைக்காதப்போ ஒரு ஒரு சின்ன சஞ்சலம் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறாரு. அப்போதான் எனக்கு இந்திய அரசாங்கம் பத்மபூஷன் விருது கொடுத்தாங்க. அந்த ஒரு நேரத்தில் தான் வந்து எனக்கு பத்மபூஷன், அவருக்கு சில வெற்றிகள்லாம் சரியாக வரலை, அவருடைய கரியரில் ஒரு லீன் பேட்ச்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே, கொஞ்சம் கடினமான நேரத்தில் வந்து அவருக்கு வந்து பத்மபூஷன் விருது வந்து இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படுகிறது.
0: அது வந்து இரண்டாவது உயரிய விருது.
1: ஆமாம், விருது
0: பாரத் ரத்னாவுக்கு அடுத்தது.
1: அடுத்தது ஆமாம், பத்மபூஷன். அதுக்கடுத்தது இல்லை, அவருக்கு பத்ம விபூஷன் தான் கொடுத்தாங்க.
0: ஆமாம், ஓ சரி, விபூஷன்.
1: ஸோ பாரத் ரத்னா, பத்மபூஷன்,
0: பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்மவிபூஷன், பாரத் ரத்னா, அதான் இரண்டாவது உயரிய
1: அந்த விருது கொடுக்குறாங்க. இவருக்கு வந்து ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தது அப்படிங்கிறார். அந்த விருது வாங்கும் நாள் அன்று எனக்கு வந்து செஸ் ஆஸ்கர் வழங்கப்பட இருப்பதாக அறிவிப்பு வெளியாகுது. எனக்கு உலகமே ஒரு கணம் நின்று சுத்தின மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு, அதாவது 40 உலக நாடுகளை சேர்ந்த 150 பத்திரிகையாளர்கள் வருடம் முழுக்க ஒருவரின் விளையாட்டு திறனை ஆராய்ந்து செஸ் ஆஸ்கருக்கு தகுதியான நபரை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த அந்த விருதுக்கான தகுதிங்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு ரொம்ப
0: அத்தனை செஸ் பேசியும் அதாவது 40 உலக நாடுகள்லயும் 150 பத்திரிகையாளர்கள் சேர்ந்து ஒருத்தரை பரிந்துரைக்கணும். அப்படி பரிந்துரையில வந்தவங்க தான் ஒவ்வொருத்தங்களும்.
1: ஆமா,
0: அதுல இருந்து அந்த சிறப்பு குழு வந்து யாருக்கு இந்த விருது கொடுக்கலான்னு
1: முடிவு பண்ணுவாங்க. அவருக்கு வந்து அந்த செஸ் ஆஸ்கர் விருதும் கிடைச்சது வந்து அவரால் வந்து நம்பவே முடியல அப்படிங்கிறாரு. எந்த வெற்றிகள் கவனத்தில் கொல்லப்படாமலே போயிடுச்சோன்னு நான் நினைச்சனோ அவை கணக்கில் அவை கொல்லப்பட்டு கிடைத்த கௌரவம் தான் இதெல்லாம் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறார். அதாவது தன்னுடைய அந்த கரியரில் ஏதோ ஐயோ என்னடா இப்படி ஆகிட்டு இருக்கு, நம்ம போடுற இதுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் இல்லையோ அப்படின்னு நினைக்கிற தருவாயில் அவருக்கு இந்த மாதிரியான மகிழ்ச்சியான விஷயங்கள் கிடைச்சது வந்து அவரால் மறக்க முடியாது அப்படிங்கிறது.
0: மொத்தமாக அவர் வந்து 6 செஸ் ஆஸ்கர் விருதுகளுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுவரையும் கிடைக்கல அவருக்கு.
1: ஆமாம்,
0: இந்த வாட்டி கிடைக்குது,
1: அந்த ஃபைனலிஸ்ட் மாதிரி போயிருக்காரு,
0: கிடைக்கல, இந்த வாட்டி அது கிடைக்குது.
1: இதுதான் வந்து அவருக்கு முதலான ஒரு செஸ் ஆஸ்கர் விருது கிடைச்சது. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறாரு. மனசை கொடுத்து நாம செய்யற எந்த வேலைக்கும் நிச்சயம் அதற்குண்டான மரியாதையும் கௌரவம் கிடைக்கும் அப்படிங்கு நான் உணர்ந்த நாள் அது.
0: நல்ல வார்த்தை.
1: ஆமா, அதாவது
0: நம்ம மனசை கொடுத்து செஞ்சோம்னா
1: எப்படியாவது ஒரு விதத்துல அங்கீகாரம் கிடைச்சிடும். நமக்கு வந்து அந்த சஞ்சலமே இருக்கக்கூடாது, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடுறோம் அதுக்கான அங்கீகாரமே கிடைக்கலையே அப்படின்ட்டு வந்து நம்ம நினைக்கவே கூடாது. அது ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு திரும்பி வரும் அப்படின்ட்டு வந்து அவர் உணர்ந்த நாள் அது அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. அந்த பத்ம விபூஷனும் செஸ் ஆஸ்கர் விருது அறிவிக்கப்பட்ட தினத்தை வந்து சொல்றாரு. தன்னுடைய 4வது நாளாக அதை வந்து சொல்றாரு.
0: இல்ல, இது சொல்ற மாதிரி நம்ம உழைக்கிறோம், இதை யாரு கேட்கறா அப்படின்னு நம்ம நினைக்கிறோங்கிற இது எனக்கும் தோணி இருக்கு. இந்த வானொலி நிகழ்ச்சிகள் ஆரம்பத்துல நம்ம கொடுக்கும் போது நம்ம சில நாள்லாம் ராத்திரி முழுக்க உட்காந்து எடிட் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். ஆரம்பத்துல வந்து நம்ம நிலையத்து நேரம் நிலையம் லைவா பண்றது ஒரு ஷோ.
1: ஆமா,
0: அப்ப அந்த லைவுக்கு சில ஒளி குறிப்புகள் வந்து தயாரா இருக்கணும். அதெல்லாம் உட்காந்து எடிட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வரும் போதெல்லாம் விடிய விடிய இருக்கும். அப்ப காலையில் 60 போகும்போது கண்ணெல்லாம் எரியும், தூங்கிருக்கவே மாட்டேன். அப்போ நம்ம ஒரு நாள் எதுக்கு இவ்வளோலாம் பண்ணுறோம், யாரு கேட்குறா இதன்னு நினச்ச அன்னைக்கு நம்ம சிவ கைலாசம் இருக்காருல்ல, அவங்களுடைய மனைவி அவங்களுடைய அப்பா
1: மாமனார்
0: அவர் வந்து ஒரு நாள் எனக்கு குறிஞ்சது அனுப்புறாரு. நான் எந்த நிகழ்ச்சியை நான் நினைச்சனோ இதெல்லாம் யாரு கேட்கறா, இவ்வளவு கஷ்டப்பட்டு எடிட்லாம் பண்ணி என்ன பண்றோம், அந்த நிகழ்ச்சியை கேட்டு அவர் வந்து தனியா சொல்லியிருந்தாரு. அதை இவர் எங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க, சத்யா அக்கா அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க, சிவாவும் சொன்னாரு. அப்புறம் ஒரு தடவை நேரில் சந்திக்கும் போது அவரே என்கிட்ட பேசினார், நல்லா நிகழ்ச்சி பண்ண. அவர் வந்து ஜெயமோகன் சார் அவருடைய குழுமத்துல 10,000 மணி நேரம் படிப்பதுன்னு ஒரு இது ஒண்ணு வைப்பாங்க. நிறைய பேர் வந்து படிச்சு அவங்களே லாக், அதுல அந்த மாதிரி இவர் படிச்சாருன்னு சொல்லி ஜெயமோகன் இவரை பத்தி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு.
1: அப்படியா?
0: உங்க பேரை
1: குறிப்பிட்டு
0: இல்ல இல்ல, அவருடைய மாமனார்.
1: ஓ, மாமனார், சத்யா
0: அவருடைய மாமா. அவங்க அப்பா திரு சாந்தமூர்த்தி ஐயாவை பத்தி ஜெயமோகன் சார் வந்து இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா அவர் முன்னாடியே வாசிப்பு ரொம்ப உண்டு, 1000 மணி நேரம் புக்கு படிக்கிறேன்னு என்னென்ன நாவல்கள் வாசியான ஒரு குறிப்பு எழுதி அதை பத்தின ஒரு கட்டுரை அதை பத்தின தன்னுடைய பார்வையெல்லாம் எழுதி பண்ணியிருக்காரு அப்படின்னு ஜெயமோகன் சார் அவரோட குறிப்பு எழுதி. இவரும் நிறைய எங்கிட்ட பேசும்போது அதை பத்தி குறிப்பெல்லாம் சொல்லியிருக்காரு, என்னென்ன நூல் வாசிச்சிருக்கேன், எப்போ போனாலும் ஏதாவது படிச்சுட்டு
1: இருப்பாரு.
0: சாந்தமூர்த்தி சார் வந்து அந்த நிகழ்ச்சியை கேட்டு நல்லா இருக்கு அப்படின்னாரு. இப்போ எனக்கு நினைச்சு நம்ம நினைக்கிறோம் யாரும் கேட்கலன்னு, ஆனால் எங்கேயோ யாராவது கேட்டு
1: அங்கீகாரம்
0: கிடைச்சிருச்சு, அது அவரே சொல்லிட்டாருன்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிருச்சு. அப்போ இவர் சொல்ற மாதிரி நம்ம மனதை கொடுத்து, இப்போ சொன்னார்ல மனசு கொடுத்து நம்ம செய்யும் எந்த வேலையும் நிச்சயமா அதற்குண்டான மரியாதையும் கௌரவமும் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்றது ரொம்ப உண்மை. அதுக்காக சொல்றேன், இப்ப நம்ம இன்னொரு ஒரு பாடல் கேட்டுட்டு
1: கண்டிப்பா
0: அடுத்த தொடர்வோம்.

0: நல்ல ஒரு இனிமையான பாடல் கேட்டோம். இந்த பாடலை தொடர்ந்து நம்ம வந்து திரு விஸ்வநாதன் ஆனந்த் கிராண்ட் மாஸ்டர் அவரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். 4 நாட்கள் பார்த்துட்டோம். 5வது நாள்
1: தன்னை செதுக்கிய 7 நாட்களில் வந்து 5வது நாளாக வந்து கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் 2008 நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப்புடைய கடைசி ஆட்டத்தை வந்து தெரிவிக்கிறாரு. அது வரையிலான போட்டிகளில் ஜெயிச்சு நல்ல முன்னிலையில் இருந்திருக்காரு விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். அந்த விளையாட்டை வந்து அவர் டிரா செஞ்சாலே போகிறோம், வெற்றி தோல்வி இல்லாமல் இடையில நிறுத்தினாலே போகிறோம், அவர் தான் உலக சாம்பியன் அப்படின்னு தெரிய வந்துடும். கோப்பை வந்து கிட்டத்தட்ட கையில் வந்துருச்சு அவருக்கு. அந்த ஒரு போட்டியை டிரா பண்ணால் போகிறோம், ஜெயிக்கணும் கூட அவசியம் இல்லாமல் எடுத்துகிட்டு அந்த கோப்பையை வந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர வேண்டிய பாக்கி தான், அதுதான் பாக்கி அப்படின்னு வேணும். எப்பவும் இயல்பாக இருக்கிற நானே கொஞ்சம் வந்து எக்ஸைட் ஆயிட்டேன். ஆல்மோஸ்ட் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு முனைப்புக்கு வந்துட்டேன். போட்டிக்கு முந்தைய இரவு வந்து யோசிச்சு பார்த்தேன், அந்த போட்டியை நான் டிரா பண்ணிட்டா பிரச்சனை இல்லை, ஒருவேளை ரொம்ப மோசமா தோத்துட்டா சாம்பியன்ஷிப் வாய்ப்பு பறிப்போவதற்கான
0: சாத்தியக்கூறுகள்
1: நிறைய இருக்கு, அதுவும் 1% இருக்கு. என் போட்டியாளரை பொறுத்த வரைக்கும், எதிராளியை பொறுத்த வரைக்கும், அவருக்கு இழப்பதற்கு எதுவுமே இல்லை.
0: ஆமால,
1: அவருக்கு ஆல்மோஸ்ட் அது ஒரு முடிஞ்சு போன ஒரு விஷயம் மாதிரி. அப்படி இருக்கிற சமயத்தில் வந்து இழப்பதற்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையில் ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு விளையாட்டை வந்து அவர் வெளிப்படுத்தக்கூடும். நானும் உணர்ச்சி வசப்பட்டு என்னுடைய திட்டத்திலிருந்து நான் தவறுனா அவருடைய அவர் விழிச்சு வச்ச வலையில வந்து நான் விழுந்துற மாதிரி ஆயிடும், என்னுடைய சாம்ராஜ்யமே சரிஞ்சு போயிடும். நான் இவ்வளோ யோசிச்சு வச்சிருந்ததெல்லாம்
0: இந்த அட்டாக் மோடுமாங்க, டிஃபென்ஸ் ஆடாம அவர் இறங்கி அடிக்கலாம்.
1: ஆமா,
0: அவருக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, எதிராளி வந்து அட்டாக் மோடுக்கு இறங்கிட்டாருன்னா இவரும் அதுக்கு அந்த வேகத்துக்கு போனாருன்னா இவர் டிஃபென்ஸ் ஆட முடியாம போயிடும்.
1: நம்ம வந்து ரொம்ப மோசமான தோல்வியை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. அவர் யோசிச்சுட்டு போட்டி ஆரம்பிக்கும் போது சட்டுன்னு முடிவெடுத்து வழக்கமாக அவர் நகர்த்தும் காய்களை வந்து தவிர்த்துட்டு தன்னுடைய பழைய பாணி ஆட்டத்தை வந்து வேற மாதிரி வந்து காய்களை நகர்த்த ஆரம்பிச்சாரு. காய்களை நகர்த்தது மட்டும் இல்லாமல் எதிராளி வந்து ரொம்ப குழப்பி விட்டாரு. எதிராளி வந்து என்னதான் இவர் பண்ண ட்ரை பண்றாருனே தெரியல அப்படின்னு ரொம்ப குழம்பிட்டாரு அப்படின்ட்டு குழப்ப விட்டாரு அப்படிங்கிறாரு. ரொம்ப பொறுமையா அதீத கவனத்தோட விளையாடி அந்த விளையாட்டை வந்து நான் டிரா செஞ்சேன். அந்த டிரா செஞ்சதுக்கு அப்புறம் தான் உயிர் வந்து என் உடம்புக்குள்ளே திரும்பி வந்துச்சு அப்படிங்கிறாரு. அதாவது சல்லுன்னு பாஞ்சி ஜெயிக்கிறது கூட சுலபம், ஆனால் கை கெட்டும் தூரத்தில் வெற்றி இருக்கிறப்ப நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் எவ்வளவு கவனமாக இருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்ட நாள் அது. அதாவது நம்ம வந்து வெற்றிக்கு ரொம்ப அருகில் இருக்கும், அருகில் இருக்கும்போது அந்த வெற்றி பறி போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து அந்த வெற்றி வருதா வருது, இப்போ அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறவங்களுக்கு ஒரு மன ரீதியாக அவங்க வந்து ஒரு இதுக்கு வந்து அமைதியாக இருப்பாங்க. அதான் நம்ம ஜெயிக்க போகிறதுலாம் தெரிஞ்சு போச்சு, அடிச்சு பார்ப்போம் வந்தா வருது வரலாம் ஓகே அப்படின்ட்டு அவங்க ஜாலியாக இருப்பாங்க, அவங்க கூட மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த வெற்றிக்கு கிட்ட வந்துட்டு நம்ம தான் நாளைக்கு ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்காங்க பார்த்தீங்களா,
0: அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம்,
1: ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்துட்டோம் கிட்ட, எப்படியாவது அதை அடைஞ்சிடணும் அப்படின்ட்டு அந்த மனநிலையை வந்து இவர் அந்த 5வது நாளில் வந்து சொல்கிறாரு. அதை தான் வந்து அவர் சொல்கிறார், கை கட்டும் தூரத்தில் வெற்றி இருக்கிறப்ப நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் எவ்வளவு கவனமாக இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்ட நாள் அது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு.
0: அது இது வந்து நீங்கள் சொன்னது போல் நம்ம வேற இலக்கு எதுவுமே இல்லைங்கிற ஆடுற விளையாட்டு வேற.
1: ஆமாம்,
0: உறுதியாக ஜெயிச்சிருவோன்னு விளையாடுறது வேற.
1: ஆமாம்,
0: இப்போ நெருங்கிட்டோம், இங்கே வந்து தோத்தோம்னா ரொம்ப அவமானம், இங்கே வந்து ஜெயிக்க முடியாமல் போயிருமோங்கிற எண்ணம் வந்ததுக்கப்புறம் விளையாடுறதுங்கிறது அதுதான் ரொம்ப நெருடலாக இருக்கும்.
1: ஆமாம்,
0: அப்போ இவர் சொல்கிறது போல் விளையாட்டில் வந்து நிறைய நடங்கள் நடக்கும். இப்போ சில வேறு விளையாட்டில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி பாலில் 6 அடிக்கணும் இல்லை 4 அடிக்கணும் அவ்வளோ நாங்கள் நிறைய சிக்ஸர்லாம் அடிச்சிருப்பார் இந்த பேட்ஸ்மேன், இந்த கடைசி ஒரு பாலில் 2 ரன் அடிக்கணும் அப்படிங்கும் போது தான் பதட்டம் கூடவா இருக்கும்.
1: ஆமாம், நீங்கள் கிரிக்கெட் சொல்லும்போது கிரிக்கெட்லேயே வந்து இந்த டெஸ்ட் மேட்ச் நடக்கும், 5 நாட்கள் நடக்கும். 5 நாட்களில் வந்து 5 நாட்களில் வந்து கடைசி இப்போ கிட்டத்தட்ட அவங்க அணி ஜெயிக்கிற கட்டத்துக்கு வந்துடும், ஆனால் வந்து அந்த நாளுடைய நேரம்
0: முடிஞ்சிருக்கும்,
1: முடிச்சுட்டு எல்லாரையும் போக சொல்லிட்டு திருப்பி அடுத்த நாள் வந்து விளையாட சொல்லுவாங்க. அப்போ அடுத்த நாள் வந்து விளையாடும் போது இவங்களுக்கு வந்து என்னதான் இவங்க ஜெயிக்கிற ஒரு மனநிலை இருந்தாலும் அதாவது கரெக்டாக சொல்லணும்னா மட்டை பந்து அதாவது பேட்டிங்கில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கும் அந்த பேட்ஸ்மேனுக்கு, ஐயோ நம்ம ஜெயிக்க போகிற இடத்துல இருக்கோம், இப்போ வந்து நம்ம அவுட்டுக்கிட்டு ஆயிட்டோம்னா பெரிய பிரச்சனை ஆகிடுமேனு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கும். எதிரணிக்கு அதுவே ஒரு சாதகமாக இருக்கும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பந்து வீசும்போது ரொம்ப அட்டாக்கிங் மோடில் பந்து வீசுவாங்க, முடிஞ்சால் அடி இல்லைனா அவுட் ஆகிட்டு போ அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு மோடில் தான் அவங்க இருப்பாங்க. அப்போ இங்கே பேட்டிங் ஆடுறவங்களுக்கு உண்மையிலே அந்த பதட்டமாக இருக்கும், அந்த மாதிரி தோற்ற அணிகள்லாம் இருக்குது
0: அந்த கடைசி நேரத்தில் பதட்டத்தினாலே
1: தோற்ற அணிகள்லாம் இருக்கு. எதிரணி வந்து நம்ம தோக்க போறோம் ஆயிப்போச்சு சரி கடைசியா ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பார்ப்போம் அவங்க ஜாலியா வந்து பால் போட்டுட்டு வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுவும் கிரிக்கெட்ல
0: விளையாட்டுல அந்த பதட்டத்துல வந்து கடைசி நேரத்துல எது வேணாலும் மாறலாம் அவர் சொல்றாருல்ல, அது வந்து ரொம்ப உண்மை. நிறைய கிரிக்கெட்ல பாத்திருக்கோம் அது மாதிரி. இப்போ இந்த இது ரொம்ப பகடியா வந்து கே பாலச்சந்தர் சார் ஒரு படத்துல வச்சிருப்பாரு. இந்த ரஜினி சார் வந்து அந்த சிகரெட்டை வீசி பிடிப்பாரு, நினைத்தால இனிக்கும்
1: விஸ்வநாதன்
0: வந்து பூர்ண விஸ்வநாதன் வந்து உட்கார்ந்துருப்பார் பக்கத்துல, நல்ல ஸ்டைல பிடிக்கிறீரா இதே மாதிரி 10 தடவை போட்டு பிடி என் கார் உனக்கு கொடுத்துறேன் அப்படிப்பாரு. சும்மா போட்டே இருப்பாரு இதே மாதிரி 10 தடவை தொடர்ந்து பிடி என்ன பிடிச்சா என்ன தருவீங்க அம்மா, ஃப்ரெண்டு ரஜினியோட ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்துருக்கிறவரு பிடிச்சா என்ன தர அம்மா, இந்தா என் கார் சாவி எடுத்துட்டு போடுறா நீ தான் சாதாரணமே பிடிப்பில் பிடி என்னன்னா ரஜினி பிடிங்க பாரு பிடிக்கலன்னா அப்படிமா உன் சுண்டு வரல வெட்டி எடுத்துருவேன் அவர் சாதாரணமாக சொல்லுவார். டே நீ எத்தனை வாட்டி பிடிப்பாருலாம் போடலான்டா நீ பிடுறா அப்படிமா, ரஜினி போடுவார் 2000 3000 கை நடுக்க ஆரம்பிக்கும். அவர் விஸ்வநாதன் பூர்ண விஸ்வநாதன் முன்னாடி சாவி ஆட்டிகிட்டே இருப்பார், 10 தடவை பிடிச்சிட்டு என் சாவி உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் ஆனால் இதில் 1 தடவை விட்டேன்னா சுண்டு வரல வெட்டி எடுத்துருவார். அப்படி கீழே வச்சுட்டு நம்ம சமரசமாக முடிச்சுக்குவோம் வேணாம் அப்படிப்பாரு. ஏன்னா இந்த பதட்டம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்பயும் செய்யறதையவே செய்ய முடியாமல் போயிடும்.
1: கரெக்ட், அதை வந்து அதுதான் வந்து ஒரு விஸ்வநாதன் ஆனந்தம் சொல்றாரு, அந்த புரிஞ்சுக்கிட்ட நாள் அது அப்படிங்கிற அந்த தினம் வந்து என்னதான் கை கட்ட தூரத்தில் வந்து வெற்றி இருந்தாலும் அதை வந்து எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்ட தினம் அது அப்படிங்கிறார்.
0: அதை ஒரு ஜப்பானிய ஹைக்கு கவிதான்னு நினைக்கிறேன், ஒரு வண்ணத்து பூச்சி ஒன்று வந்து கூட்டுப்புழு கிட்ட பேசுற மாதிரி, கூட்டுப்புழுங்கிறது அது வண்ணத்து பூச்சியாக மாறுறது
1: அதுக்கு முன்னாடி இருக்கு
0: முன்னாடி, ஆனால் அது வந்து இந்த கூட்டுப்புழுவில் இந்த கம்பளி புழு கிட்ட பேசுது கேட்டர்பில்லர், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32 கால் ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் 32 கால் அப்படியே அந்த ரயில் பூச்சி
1: நம்ம
0: நம்ம விளையாட்டு
1: மரவட்ட மாதிரி
0: அப்படியே கால் பார்த்தீங்கன்னா ஒரு நடனம் போல போய்கிட்டே இருக்கும்
1: ஒரே வேவ் லென்த்
0: பட்டனா போகும். அப்போ பக்கத்தில் ஒரு சின்ன பறவை அந்த பண்ண வண்ணத்து பூச்சி உட்காந்துட்டு எப்படி உன் கால்கள் இவ்வளவு சீரா ஓவியம் போல அப்படியே அலைகள் போல போகுதே அப்படின்னு அது கேட்குது. அப்படியா அப்படின்னு தன்னோட கால்களை கவனிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த புழு கவிழ்ந்து விழுந்துருதுன்னு அந்த கவிதை வரும். அது அதோடைய நடனம் நடைதான் அது, அது நடனம் போல இருக்கு இத்தனை வருஷமா இத்தனை யுகமா அது அப்படிதான் நடந்துகிட்டு இருந்துச்சு, அதை கவனிச்ச உடனே அது கீழே விழுந்துருச்சு அப்படிங்கிற அந்த கவிதை. சிலதை நம்ம கவனிக்காம செய்யும் போதுதான் இயல்பா செஞ்சுக்கிட்டே இருப்போம், அதை கவனிக்கிறோம்னு செஞ்சோம்னா
1: தடுமாறிடுவோம்,
0: சிலதை கவனிக்கும் போது சிறப்பா செய்வோம். அதுல இந்த இது வந்து சொன்ன மாதிரி இறுதி போட்டிக்கு நெருங்கும் போது அவர் வந்து கவனமா இருக்கணும் அந்த பதட்டம் எல்லாம் விளையாடுங்கிறது ரொம்ப சிறப்பு. அதுதான் வந்து விளையாட்டு வீரர்களை தயார் பண்ற ஒரு ஒரு முறை அது.
1: ஆமா,
0: ஏன்னா அந்த க்ரௌடு கத்தும் போது அவங்க இதாக கூடாது,
1: பதட்டம் அடையக்கூடாது
0: அதோட சேர்த்து அவங்க கேரியோவர் ஆகக்கூடாது, அதோட சேர்த்து பயணப்பட்டக்கூடாது, அவங்க விளையாட்டு கவனம் வந்து விளையாட்டுலயே இருக்கணும்,
1: அவங்களுடைய மனக்கட்டுப்பாடோட விளையாடணும்.
0: அது இது இந்த விளையாட்டு சதுரங்க வந்து ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டிய
1: ரொம்ப ஒரு மன அது வந்து ஒரு
0: கேம் ஆஃப் மைண்ட் தான்
1: அது.

0: அது வந்து ஒரு
1: கேம் ஆஃப்
0: மைண்டு தான், அது மனதை வைத்து விளையாடக்கூடாது. சரி, இப்போ அடுத்ததாக வந்து விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் தன்னை செதுக்கி 6வது நாளாக வந்து ஒரு நாளை சொல்கிறார், அதை என்ன பார்ப்போம். 1998 வருடம் உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளை 2 கட்டங்களாக நடத்தினாங்க. ஹாலந்தில் நாக் அவுட் முறையிலான போட்டிகள், அதில் ஜெயிக்கிறவங்க சுவிட்சர்லாந்தில் இறுதி போட்டியில் கார்ப்ரோவை எதிர்கொள்ளணும். கார்ப்ரோ ரஷ்யன் வீரர்,
1: அவரோட
0: இல்லை அது காஸ்ப்ரோ, இவர் இவர் வந்து இந்த சாம்பியன்ஷிப் போட்டி வந்து 2 கட்டங்களாக நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஹாலந்தில் நாக் அவுட் போட்டிகள்னால் வந்து நீங்கள் ஒரு வாட்டி தோல்வி அடைஞ்சிங்கன்னா வெளியில்
1: போயிடும்,
0: நீங்கள் ஜெயிச்சிட்டே இருக்கிற வரைக்கும் போட்டியில் இருப்பீங்க, தோல்வி அடைஞ்சால் வெளியில் போயிடும் அப்படிங்கிற ஒரு இது. இறுதி போட்டி வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சில குழப்பமான விதிமுறைகள் காரணமாக கார்ப்ரோ வந்து சிரமமே இல்லாமல் இறுதி போட்டிக்கு தேர்வாயிட்டாரு. ஏதோ பண்ணியிருக்காங்க போல இருக்கு, தேர்வாயிட்டாரு. நான் வந்து 25 நாட்கள் தொடர்ந்து ஹாலந்தில் நாக் அவுட் போட்டியில் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொரு ஆளாக வீழ்த்தி நான் இறுதி போட்டிக்கு நானும் வந்துட்டேன், 25 நாட்கள் நடந்திருக்கு நாக் அவுட் அப்படிங்கிறாரு. செஸ் அதாவது சதுரங்க போட்டிங்கிறது ஒரு மனம் சார்ந்த ஒரு விளையாட்டு, மைண்ட் கேம், மனது சார்ந்த மைண்ட் கேம். ஆனால் அந்த மைண்டை வந்து ரொம்ப அழுத்தத்தில் வந்து நம்மளால் வச்சிருக்க முடியாது. அந்த அழுத்தத்தோடு நம்மளால் முக்கிய செஸ் போர்ட்டில் விளையாடும் போது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும். இவர் கிட்டத்தட்ட 25 நாட்கள் ஒரு நாக் அவுட் விளையாண்டுட்டு இப்போ இறுதி போட்டிக்கு உள்ளே வரும்போது வந்து அவருக்கு ரொம்ப ஒரு அழுத்தமான ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறார். ரொம்ப சோர்வு சொக்கி ரொம்ப சோர்வாக இருந்தேன், ஆனாலும் வந்து நான் விடாமல் போராடணும்னு வந்து நான் நினச்சேன். அந்த இறுதி போட்டியில் வந்து அடுத்தடுத்த கேம்களில் வந்து ரெண்டு பேரும் மாற்றி ஜெயிச்சு கிட்டத்தட்ட 3-3 சம ஸ்கோர் எடுத்திருந்தோம். இப்போ சம ஸ்கோர் எடுத்திருந்தா டை பிரேக்கர் வைப்பாங்க, யார் வந்து ஜெயிக்கணுங்கிறதுக்கு கடைசியாக அந்த டை பிரேக்கர் வைப்பாங்க. அதுலேயும் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் போராடினேன், ஆனாலும் வந்து ஒரு காய் நகர்த்தலில் வந்து வெற்றி வந்து கார்ப்ரோ பக்கம் போயிடுச்சு, அவர் வெற்றி அடைஞ்சிட்டாரு. ஒரு துளி உயிரில் வந்து தேக்கி வச்சிருந்த அத்தனை சக்தியும் உற்சாகமும் வந்து எனக்கு காணாமல் போயிடுச்சு. அந்த தோல்வியை வந்து என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல, என்னால் வந்து அதை தாண்டி வர முடியல. இனிமே வந்து செஸ்ஸே நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற முடிவோடு தான் நான் சுவிட்சர்லாந்துலேருந்து அந்த இறுதிப் போட்டியிலேருந்து கிளம்பி வந்தேன் அப்படிங்கிறாரு. ஆனால் வந்து எப்படியோ மனசை தேர்த்துக்கிட்டு நான் அடுத்தடுத்து விளையாடிய மிகப்பெரிய போட்டிகளெல்லாம் வந்து ரொம்ப மிகப்பெரிய வெற்றிகளை அடைஞ்சேன். வரிசையாக உலக அங்கீகாரங்கள் எனக்கு கிடைச்சிட்டே இருந்தது அடுத்தடுத்து. எனக்கே புரியல எப்படி நம்ம இவ்வளோ போட்டிகளில் ஜெயிக்கிறோம், எப்படி என்ன அது அப்படின்னு நான் கொஞ்சம் நேரம் யோசித்து பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது.

0: கடந்து அத்தனை பேரை வந்து
1: வீழ்த்திட்டு தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே
0: வந்து இறுதிப் போட்டிக்கு வந்து பார்த்தா உண்மையில இந்த களைப்பு இருக்கும் இல்லைங்களா?
1: இருக்கும்போது இந்த இதுல சொல்லுவாங்கல்ல மசில், அதுவும் ஒரு மசில் தான் மூளை. அப்ப வந்து நம்ம ஒரு ஒரு பளு தூக்கி நிக்கிறோம், ஒரு வெயிட் ஒரு 5 கிலோவே இருக்கட்டும், ரொம்ப கம்மியான வெயிட் தூக்கிட்டே நின்றுட்டு இருந்தோம்னா அந்த மசில் டயர்ட் ஆக தான் செய்யும். அது போல மூளையும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டே இருந்தோம்னா அது வேலைக்கு அது பண்ண முடியாது. அதுக்கான இழைப்பாறுதல் தரதான் செய்யணும். அதுதான் மாணவர்களுக்கு சொல்லுவாங்க, படிக்கிறான்றதுக்காக கொடுத்துக்கிட்டே வரக்கூடாது. அவனுக்கு இழைப்பாறுதல் இல்லைன்னா அது ரொம்ப நெகட்டிவா பேக் ஃபயர் ஆயிரும்.
0: ஆமா,
1: இப்ப இதுக்கும் அதுக்கான சோர்வு, அதாவது அந்த இழைப்பாறுதல்
0: தேவை. அந்த தோல்வியில இருந்து ரொம்ப விரக்தியா வந்திருக்காரு. ஆனா விரக்தியா வந்துட்டு அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வெற்றி அடைஞ்சிருக்காரு. ரொம்ப ஒரு அபாரமான வெற்றி.
1: ஏன்னா அந்த இழைப்பாறுதல் கிடைச்சிருச்சு,
0: கிடைச்சிருச்சு.
1: கிடைச்சதுக்கு அப்புறம் அது வந்து இன்னும் வீரியமா, அதுக்காக அந்த இழைப்பாறுதல் அவசியம் சொல்றோம்.
0: கரெக்ட், அதுதான் வந்து அவர் முக்கியமா அந்த ஒரு வாசகம் சொல்றாரு. அதாவது தோல்வியின் போது அந்த யுத்தம் வந்து நம்ம கைவிட்டு,
1: ரொம்ப நல்ல வார்த்தை.
0: ஆனா வந்து களம் நம்ம கிட்டதான் இருக்கு அப்படின்றது வந்து
1: எனக்கு இது மாதிரி இன்னொருத்தவங்க சொன்னது எனக்கு ரொம்ப என்ன பாதித்த ஒரு வார்த்தை, கனவுகள் வந்து சொல்லுவாங்கள்ல கனவுகள், ஒருத்தங்களை வாழ்த்து சொல்ல மாதிரி சொல்ல லேட்டி, ஒரு ட்ரீம்ஸ் கம் ட்ரூ, கனவுகள் மெய்யாகட்டும், கனவு மெய்ப்பட வேண்டும் பாரதியும் கேட்குறோம், கனவு மெய்ப்பட வேண்டும்னு கேட்குறோம். ஆனால் மெய்ப்பட வேணும் அப்படிங்கிறது கனவோட கட்டாயம் கிடையாது. கனவுகள் அதுக்காக வரல, கனவுகளுடைய கட்டாயம், கனவுகள் வந்து அது ஒன்றும் ஒரு கடமை கிடையாது,
0: கிடையாது. கரெக்ட்,
1: மெய்யாக வேண்டும்.
0: ஆமாம்,
1: அப்போ மெய்யாகாமல் போன கனவுகள் இருக்குல்ல, பொய்யாகி போன கனவுகள்,
0: முடியாது, கனவுகள் கனவுகளாகவே இருந்து
1: இருக்குது. அப்போ மெய்ப்பித்த கனவுகள், பொய்ப்பித்த கனவுகள்னு வச்சுக்கிட்டா கூட, இந்த பொய்ப்பித்த கனவுகள் கூட கனவுகள் எங்கிருந்து தோன்றுதுன்றத சொல்லும். கனவுகளோட வேலை அதுதான், நம்ம கனவு எங்கிருந்து வருது அப்படிங்கறத நம்ம யோசிக்க ஆரம்பிச்சு. இது ஏன் எனக்கு இந்த சிந்தனை வந்துச்சு, இதை அடையணும்னு நினைச்சேன், இதை ஏன் அடையணும்னு நினைச்சாங்கிற கேள்விய வெற்றி அடைஞ்ச இலக்கும் தரும், தோல்வி அடைஞ்ச இலக்கும் தரும். இலக்குகளை நிர்ணயிக்கும் போது அதோடைய வேலை இந்த சிந்தனை எங்கிருந்து வந்ததுங்கிற அந்த ஊற்று கண் இருக்குல்ல, அந்த சோர்ஸ், அதை காட்டி கொடுக்க வேண்டியதுதான். அதை தோத்த கனவு கூட காமிக்கும்,
0: காமிக்கும்.
1: அது மாதிரி இப்ப இவர் சொல்றாருல, நான் இழந்தது போர் தான், ஆனா அந்த களம் என் கூட நிக்குது. இதுதான் நான் சொல்ல வந்தேன். இது வந்து இந்த மாதிரி பாடம் கிடைக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம். அது தோல்வியா கூட இருந்துட்டு போட்டோம், அதுல இருந்து வெற்றி கொடுக்க வேண்டிய பாடத்தை விட அந்த தோல்வி அதிகமா பாடத்தை கொடுத்துரும்.
0: கண்டிப்பாக, கண்டிப்பாக, கண்டிப்பாக. நம்ம இன்னும் அடுத்ததாக அவரை செதுக்கிய 7வது நாள் கேட்போம். அதுக்கு முன்னாடி கேட்டுருமா? இப்போ சரி, அடுத்ததாக தன்னை செதுக்கிய 7வது நாட்களில் வந்து வெற்றிகள் நிச்சயம் வந்து உற்சாகப்படுத்துவை தான். வெற்றியினாலே எல்லாருக்குமே உற்சாகம் இருக்க தான் செய்யும். ஆனால் வெற்றிக்கு மறுநாள் உலகம் வந்து நம்ம கடந்து சென்ற பிறகான வெறுமையை கொடுமையானது அப்படிங்கிறது. அதாவது ஒரு வெற்றி இருக்கும்போது எல்லாரும் நம்ம கூட இருப்பாங்க, நம்மளை உற்சாகப்படுத்துவாங்க. ஆனால் அந்த வெற்றி முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் வந்து எல்லாரும் போயிடுவாங்க, அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க.
1: அந்த வெறுமை
0: வந்து ரொம்ப கொடுமையானதாக இருக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. தோல்வி வந்து நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும் தான்
1: இப்ப நம்ம
0: சொன்னதுதான். ஆனால் அதற்காக தோல்விகளிலேயே தங்கி தேங்கிவிடக்கூடாது. அது பாடத்தை கற்றுக் கொடுத்ததுக்காக நான் தோல்வியே நான் அடைஞ்சிட்டு இருப்பேன், எனக்கு பாடம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. பாராட்டுகளோ திட்டுகளோ எதையும் மனசுக்குள்ள ஏத்திக்காம கண்ணாடி மாதிரி நம்ம மனசை வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த பக்குவத்தை வெற்றிகளும் தோல்விகளும் நமக்கு ஏற்படுத்தும். அந்த பக்குவத்தை தான் நான் கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளும் எனக்குள் ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்ட்டு வந்து அந்த 7வது நாள் வந்து அவர் பொதுவாக
1: நிறைவு பண்றாரு.
0: அதாவது அவர் சொன்ன சில விஷயங்கள் அதில் பாருங்க, வெற்றி வந்து உற்சாகம் கொடுக்கும்,
1: சந்தேகம்
0: கிடையாது. ஆனா அந்த வெற்றி முடிந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வெறுமை வந்து ரொம்ப கொடுமையானது. அதாவது உணர்ந்திருக்காரு,
1: அது நிறைய வெற்றியாளர்கள்ட்ட அதை பார்க்க முடியும்.
0: ஆமா,
1: வெற்றி பெறும் போது அவங்க அந்த லைம் லைட்னு சொல்லுவாங்க, அவ்வளோ பிரபலமான அந்த எல்லாருடைய பார்வைகளையும் இருந்துட்டு அவங்களை உதாசீனப்படுத்தி, நம்மளை தன்னை உதாசீனப்படுத்துறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் அவங்கள வந்து ரொம்ப கீழே தள்ளிடும். அவங்க ரொம்ப எதிர்மறையா போய் நிறைய பேரோட வாழ்க்கை அந்த மாதிரி வந்து, செலிபிரிட்டிஸ் நிறைய பேரோட லைஃப் அந்த மாதிரி ஆயிருக்கும்.
0: திரைத்துறையில நிறைய
1: வெறுமை அவங்களை அப்படியே காலி பண்ணிடும்.
0: அதுதான் அவர் திருப்பி அதை அந்த இதை சொல்கிறார். அதாவது வெற்றிகளும் அந்த பக்குவத்தை வந்து நம்ம அடைஞ்சிக்கணும், வெற்றிகளும் தோல்விகளும் நமக்கு ஏற்படுத்தும் அந்த பக்குவத்தை தான். அதே மாதிரி வெற்றிகள் இருந்தாலும், வெற்றிகள் வரும்போது அந்த பாராட்டுகளும் சரி, இல்லை தோல்விகள் வரும்போது திட்டுகளும் சரி, எதையுமே வந்து மனசுக்குள்ளே ரொம்ப ஏற்றிக்கக்கூடாது, கண்ணாடி மாதிரி நம்ம மனசை வச்சுக்கணும் அப்படிங்கிறார்.
1: அதனால
0: திருப்பி கொடுத்துனா இலகுவாக, ரொம்ப இலகுவாக இருந்தால் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம நல்ல ஆரோக்கியத்தோட நம்ம நல்ல மனநிலையில் இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்கிறாரு. அது ஒவ்வொரு நாளும் எனக்கு அதை நிறுவி சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஏழாவது நாளை வந்து
1: அந்த பயணம் எளிதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாரு.
0: அவர் வந்து தன்னுடைய அந்த தன்னை செதுக்கி அந்த ஏழு நாட்களில் வந்து அந்த ஏழாவது
1: நாள் ரொம்ப நல்லா அவருடைய பாடங்கள் அனுபவங்கள் எல்லாருக்குமே கற்றுக்கிற விதத்தில் இருந்தது.
0: ஆமாம் ஆமாம்.
1: இப்போ நம்ம வந்து இந்த தொடர் நிகழ்ச்சிகளில் கேட்டு வந்துருக்கிறோம், அதாவது எண்ணெய் செதுக்கி ஏழு நாட்கள்ங்கிற தொடர் நிகழ்ச்சிகளில் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கேட்டது

0: கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாதன் ஆனந்த் அவரை பற்றிய. இதே போல இன்னொரு ஒரு எண்ணிமைக்குரிய நிகழ்ச்சியில் நம்ம வந்து இன்னொரு ஒரு பிரபலம், அவருடைய வாழ்க்கையில் அவர் கற்றுக்கிட்ட பாடம், அவரை செதுக்கிய 7 நாட்கள் நம்ம பார்ப்போம். இந்த எண்ணிமைக்குறுகி இது எண்ணிமைக்குறுகிய நிகழ்ச்சி இந்த அளவில் நிறைவடைகிறது. மீண்டும் இன்னொரு ஒரு எண்ணிமைக்குறுகிய நிகழ்ச்சியில் நேர்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இரவு வணக்கங்கள் கூறி நன்றியோடு விடைபெறுவது
1: பாரதி
0: மற்றும் உங்கள் சங்கர் ஜெயபாண்டியன். இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ நேரம் நிலையத்தை வந்து வழங்கியதுக்கு பாரதிக்கு நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றி,
0: நேயர்களுக்கும் வந்து செவிமடுத்ததுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.